484 கிலோ ஹிட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 30 ஜூன் மாதம் 13 சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், இலக்கிய சோலை, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழாவரும். குரலமுதம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. பொருள் பெருமை உடையவர் செருக்கு இல்லாமல் பணிவுடன் இருப்பர், சிறுமை உடையவரோ செருக்குடன் தம்மை தாமே வியந்து பாராட்டுவார். மீண்டும் குரல் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமான மழை பெய்யும். மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களே, தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ரோனிலக்ஷ்மி நாளை காலை 6:30 ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஜாலிபாய் நாளை முற்பகல் 11 ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஃபிலமிலோ நாளை காலை 6:30 ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பாராட்டாங் நாளை மாலை 5 ஸ்வராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே திங்கட்கிழமை காலை 5 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மானிய திட்டம் குறித்த தகவல்களை கேட்கலாம். நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், உள்நாட்டு மாடுகள் மற்றும் எருமைகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்தி அவற்றை பாதுகாக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மானிய திட்டம் குறித்த தகவல்களை கேட்கலாம். நாட்டில் உள்நாட்டு கால்நடைகளின் இனத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பல்வேறு வகையான திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த திட்டங்கள் மூலம் எத்தனையோ விதமான பொருளாதார உதவிகள் கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கப்படுகின்றன. அந்த வரிசையில் இந்திய அரசாங்கம் தொடங்கியுள்ள மற்றொரு திட்டம் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம். உள்நாட்டு பசுக்களை பாதுகாக்கவும் மேம்பட்ட அறிவியல் முறைகளை பயன்படுத்தி இனப்பெருக்க மேம்பாட்டை அதிகரிக்கவும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் மோகன் சிங்கால் 2014 தொடங்கப்பட்ட கால்நடை மானிய உதவி திட்டமே ராஷ்டிரிய கோகுல் மிஷன். இந்த திட்டத்தின் மூலம் நாட்டு மாடுகளின் உற்பத்தி திறன் மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான உயர்தர உள்நாட்டு கால்நடை இனங்களை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு நிதியுதவி அளிக்கின்றது. ராஷ்டிரிய கோகுல் மிஷனின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு மாடுகளின் இனத்தை பாதுகாப்பது மற்றும் கால்நடை நோய்களை குறைப்பது. இது தவிர மேம்பட்ட தொழில் நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டு கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து பால் உற்பத்தியை மேம்படுத்துவது, ரெட், சிந்து, ரதி, தியோனி, ஷாகிவால் போன்ற உயர்ரக உள்நாட்டு இனங்களை பயன்படுத்தி பிற இன பசுக்களை உருவாக்குவது மற்றும் விவசாயிகளின் கறவை மாடுகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று தரமான செயற்கை கருவூட்டல் வசதிகளை வழங்குவது போன்றவையும் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமே. கால்நடை விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறையின் மூலம் பல்வேறு வகையான விருதுகளும் வழங்கப்படுகின்றன. அதாவது, உள்நாட்டு கால்நடை வளர்ப்பில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெறுபவர்களுக்கு கோபால் ரத்தன் விருதும் மற்றும் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு காமதேனு விருதும் வழங்கப்படுகின்றன. நேர்களே, இதுவரை அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது இலக்கிய சோலை, தமிழ் இலக்கிய வரலாற்றினை அறிந்து கொள்ளும் நிகழ்ச்சி.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றியும் எவ்வளவு வளமான சொற்களை கொண்ட

தமிழ் அறிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு அமுதென்று பேர், அதாவது தமிழை எவ்வாறெல்லாம் பாராட்டி கூறுகிறார் என்பதை பற்றி நிகழ்ச்சியில் கேட்கப் போகிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்று வீரமிட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமக்கு அன்பானவர்களை மானே தேனே கண்ணே கற்கண்டே கனி அமுதே என்றெல்லாம் அழைத்து மகிழ்வோம். மாசறு பெண்ணே, வளம்புரி முத்தே, கரும்பு தேனே என்றெல்லாம் கொண்டாடுவோம். இது மனிதர்கள் மீது கொண்ட காதலால் சொல்லப்படும் வார்த்தைகள், கேட்பவரை மகிழ்விக்க பயன்படுத்தும் சொற்கள். பாரதிதாசனுக்கோ மொழி மீது தீராத காதல், மொழிக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டவர். தமிழ் மீது கொண்ட காதலால் பற்றால் தமிழை எப்படி எப்படியெல்லாமோ அழைத்து மகிழ விளைகிறார். அவருடைய விருப்பம் பாடல்களில் வெளிப்படுகிறது. நேர்களே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் நானே என்று தமிழை வாயார அழைத்து மனமாற வாழ்த்தி பாடி கொண்டாடுகிறார். தமிழ் என்றால் பாரதிதாசனுக்கு அவ்வளவு உயிர். நன்று என்று சொல்ல உலகில் எத்தனையோ பொருட்கள் கண்முன் அணிவகுத்து நிற்கின்றன. மழை நாளில் மண்மனம் நுகர்தல் இனிது, பச்சை பசுங்காட்டினை கண்டு மகிழ்தல் இனிது, கொத்து கொத்தாய் பூ பூத்து கிடப்பதை காண்பது இனிதினும் இனிது, பெற்ற பிள்ளையை கையில் ஏந்தல் இனிது, தாயின் கையில் உணவு உண்ணல் இனிது, தன் உழைப்பில் உடல் வளர்த்தல் இனிது, உறவுகளோடு கூடி இருத்தல் இனிது, அணுதினமும் நடை பயிலுதல் இனிது. இப்படி நமக்கு இனிமையானவை எது என சொல்லிக்கொள்ள ஆயிரம் உண்டு நேர்களே. ஆனால் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு மட்டும் இனிமை என்றால் ஒன்றே ஒன்று, அது தமிழின் இனிமை மட்டும்தான் நேர்களே. ஒரு சாதாரண மனிதனை போல் சொல்லி கடந்து போக அவரால் முடியவில்லை. என் தமிழே எனக்கு இனிமை என்கிறார். கனிந்த பலாச்சுளையில் கடும் சுவை உண்டு, சொட்டும் மலை தேனில் சொல்வன்னா இனிமை உண்டு, சுண்ட காய்ச்சிய பாலில் சுவை கூடுதலாய் இருத்தல் உண்டு, இளநீரில் இனிமை தரு சுவை ஏராளம் உண்டு, மாற்று கருத்து இல்லை, இவை எல்லாவற்றையும் கடந்ததோர் இனிமையை கண்டதும் உண்டு. அந்த இனிமை என் உணர்வினில் உதிரத்தில் உச்சரிப்பில் உயிரினில் கலந்திருக்க கண்டேன், அதனால்தான் இனிமை என் தமிழ் மொழி என்பேன், அதுவே எனக்கு உயிர் என்பேன் என்கிறார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழியிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் என் தமிழ் மொழியை அப்படின்னு வர்ணிக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். இன்பம் எது என்று கேட்டபின் ஈட்டிய பொருளால் இன்பம் காணலாம் என்பர் ஒருவர். மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்தல் மட்டுமே இன்பம் என்கிறார் இன்னொருவர். பெற்ற பதவி தனக்கு பேரின்பம் தரும் என்பார் பெரும் பதவியில் இருக்கும் ஒரு பெரிய நபர். புகழும் பதவியும் பொருளும் சேர்ந்து கிடைப்பதுதான் இன்பம் என்பார் பேராசைக்காரரான மற்றொரு மனிதர். ஒருவேளை வயிறார சோறு கிடைத்தால் போதும், அது எனக்கு இன்பம் என்பார் வயிற்றுக்கு பிழைப்பு நடத்தும் ஒரு பரம ஏழை. இப்படி ஆளாளுக்கு இன்பம் எது என்பதில் மாறுபாடு உண்டு, வேறுபாடும் உண்டு. ஆனால் பாரதிதாசனுக்கு மட்டும் இன்பம் எது என்று சொல்வதில் எந்த மாறுபாடும் இல்லை, வேறுபாடும் இல்லை. எனக்கு இன்பம் என்றால் தமிழ்தாங்க, இதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை என்கிறார் பாரதிதாசன். அதனால்தான் இன்பம் எனப்படுதல் தமிழ் இன்பம் என எண்ணுக, தமிழ் என்றதும் இன்பம் கிட்டும், கிட்டிய இன்பத்தை நுகர்ந்து மகிழ்வு கொள்க என்று நம்மை பார்த்து கூறுகிறார். அமிழ்து என்றால் தேவர்கள் உண்ணும் உணவு என்று நினைத்திருப்போம். அதனை உண்பதால் தான் தேவர்கள் சாகா வரம் பெற்று வாழ்கிறார்கள் என்பது நம்பிக்கை. எப்போதாவது சுவையான உணவினை உண்டால் ஆஹா தேவ அமிர்தம் போல இருந்தது என்று பெருமைப்பட கூறுவோம். அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ், அமிழ்தனம் இனிய சுவை உடையது தன் குழந்தை சின்ன கைகளால் அலாவிய கூழ் என்பது திருவள்ளுவர் கருத்து. ஆனால் பாரதிதாசனுக்கு அமிழ்தம் என்றால் தமிழ்தானாம். அமிழ்தின் சுவையை தமிழில் கண்டார் புரட்சி கவி. அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அமிழ்து என்றதும் தேவர்கள் நெல்லிக்கனி நினைவுக்கு வரவில்லை, பார்கடல் நினைவுக்கு வரவில்லை, சிறுகை

அலாவிய கூழ் நினைவுக்கு வரவில்லை. என் தமிழ்தான் எனக்கு அமிழ்து என்று சொல்லி மகிழ்கிறார் புரட்சி கவி. இனிமை தமிழ் மொழி எமது இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்று பாடுகிறார். பேர் சொல்லி அழைக்க ஒரே ஒரு பேருண்டு, செல்வமாய் அழைக்க மற்றொரு பேரும் உண்டு. ஆனால் தமிழுக்குத்தான் எத்தனை எத்தனை பெயர்களை சூட்டி அழகுபடுத்தி ஆராதித்து ஆனந்திக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழை எப்படியெல்லாம் பேர் சொல்லி அழைக்கலாம் என்ற புரட்சி கவியின் விருப்பம் எல்லாம் கவியாக நம் கண்முன்னே விரிந்து நம்மை கற்பனை தேரோடு காடுமேடெல்லாம் ஓட வைக்கிறது. வான்வெளியில் பறந்து வானம்பாடியாய் வாய்விட்டு பாட வைக்கின்றது. தமிழை பேர் சொல்லி அழைத்து வானம்பாடியாய் என்னை காணம் பாட வைத்த பாடல் இதோ. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இவரெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்றும் தமிழை உயிராக நினைத்தும் கவிதை வடிவில் அழகாக எடுத்துரைக்கிறார்.

நேர்களை இன்று இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் பூக்களின் ஏழு பருவ பெயர்களை பற்றி நாம் கேட்கலாம். பூவினை மலர் என்று சொல்வது மட்டுமே நம்ம பலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு பூவானது அரும்பி மலராகி மனம் பரப்பி மனங்களை கொள்ளை கொள்ளும் வரை எத்தனை எத்தனை மாற்றங்கள் நிகழ்கின்றன. மாற்றங்கள் மட்டுமா நிகழ்கின்றன, மாற்றங்களுக்கு ஏற்ப பெயரையும் அல்லவா மாற்றிக்கொள்கிறது. பருவத்துக்கு ஒரு பெயர் தாங்கி ஒவ்வொரு பருவத்தையும் என்னை பார் என்று உற்று நோக்க வைத்து உவகை கொள்ள வைக்கிறது. கண்களுக்கு விருந்து படைக்கும் மலருக்கு இத்தனை பெயர்களா, வியக்க வைக்கிறது அல்லவா. எந்த மொழியிலும் இல்லாத சொல்லாளுமை தமிழுக்கு உண்டு என்பதற்கே இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதுமே நேர்களே. அரும்பு, நனை, முகை, மொக்குள், முகள், மொட்டு, போது, மலர், வீ, பொதும்பர், பொம்மல், செம்மல் என மலர் தன் மாற்றங்களுக்கு ஏற்ப கொடுத்து வைத்திருக்கும் பெயர்கள் தான் எத்தனை எத்தனை. அத்தனையும் சொல்லும் போதெல்லாம் பூவின் அந்தந்த தோற்ற மாற்றம் நம் கண்முன்னே வந்து விரியும். இனி இதனை இப்படித்தான் சொல்ல வேண்டும், இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தூண்டும். பழந்தமிழ் இலக்கியங்களை புரட்டி பார்ப்போமானால் மலரை ஒவ்வொரு புலவரும் எவ்வாறெல்லாம் பெயர் கொடுத்து கொண்டாடி வந்துள்ளனர் என்ற உண்மையும் புரியும். பருவத்திற்கு ஒரு பெயர் கொண்ட தனித்தன்மையால் தான் தமிழுக்கு

கன்னித்தமிழ் என்று பேர் வந்ததோ? அரும்பு என்பது நமக்கு தெரியும், இதழ் விரிப்பதற்கு முந்தைய பருவம் அரும்பு. அரும்பு தெரியாதவர் ஒருவரும் இருக்க முடியாது. பூக்கடைக்கு போனால் அரும்பாக கொண்டுங்க என்று கேட்டு வாங்கியிருப்போம். இந்த அரும்பிலும் மூன்று உட்பிரிவுகள் உண்டாம். நனை, முகை, மொக்குள் என்பன அரும்பின் மூன்று நிலைகள். அவற்றை எப்படி கண்டறிவது என்ற கேள்விகள் நம்மில் எழலாம். நனை என்பது உள்ளும் புறமும் ஒருவித ஈர நனைப்புள்ள தேன் நனைப்புடன் காணப்படும் நிலை, இது நனை எனப்படும். முகை என்பது முகித்தல், அதாவது சற்று புடைத்தல். மொக்குள் என்பது மனம் பெறும் நிலை. இவை எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு இந்த மொழிக்கு, தமிழ் மொழிக்கு உண்டு. அரும்புக்கு துளிர்த்தல், முளைத்தல், தோன்றுதல் போன்ற மூன்று பொருட்கள் உண்டு. பகல் ஆக ஆக அரும்பு மலர்ந்த போது என்ற நிலையில் ஏற்படும் புடைப்பு நிலையை சற்று அதிகரிக்கும். மாலை ஆகியதும் முழு மலராக மலர்ந்து மகிழ்ச்சி தருவது போல இன்பம் தரும் என்கிறார் வள்ளுவர். எப்படி ஒரு கற்பனை பாருங்கள். அரும்பும் போது மலர் என்ற பூவின் மூன்று நிலைகளையும் ஒரே பாடலில் கூறி அவற்றின் சிறு சிறு வேறுபாடுகளை காதலோடு கவினாக பிணைத்து அறிய வைத்துள்ள பாங்கு திருவள்ளுவரையே சேரும். திருவள்ளுவரை தவிர வேறு யாரால் கூடும் திருவள்ளுவர் இயற்கை ஆர்வலராக இருப்பாரோ? பூ பருவ மாற்றம் அடைந்து சற்று புடைத்துக் கொண்டு வரும்போது மனம் உருவாதல் போல காதலியின் புன்முறுவல் தோற்றத்தில் காதல் மிகும் என்ற குறிப்பு உண்டு. இங்கே காதலியின் புன்முறுவலுக்கு முகை மொக்குள் பருவத்தை ஓமையாக கூறியுள்ளது. முகை மொக்குள் என்ற பூவின் பருவநிலை மனத்திற்கானது என்பதை இந்த குரல் மூலம் திருவள்ளுவர் நமக்கு உறுதி செய்துள்ளார். பூவின் ஒவ்வொரு நிலையையும் உற்று நோக்கி எழுதியுள்ளமையால் திருவள்ளுவர்தான் ஒரு இயற்கை ஆர்வலர் என்பதை மெய்ப்பித்துள்ளார். ஏழு படிநிலைகளை உற்று நோக்கி தமிழர்கள் மனிதர்களின் வளர்ச்சி பருவத்தையும் இதனை ஒட்டி ஏழு பருவங்களாக பெண்களுக்கும் அமைத்துள்ளனர். பெண்களுக்கு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற ஏழு பருவ பெயர்கள் உள்ளன. ஆண்களுக்கு அதற்கு இணையாக பாலன், மீலி, மரலோன், திரலோன், காலை, விடலை, முதுமகன் என்று வயதின் அடிப்படையில் ஏழு பருவ பெயர்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. சில மலர்கள் இரவில் மலரும், சில பகலில் மலரும். இரவில் மலரும் மலர்கள் பெரும்பாலும் வெண்மை நிறமும் மனமிகுந்தவையாகவும் இருக்கும். அவ்வாறு இருப்பதால் தான் வண்டுகள் எளிதாக பூவின் மகரந்த சேர்க்கைக்கு நடைபெற இது உதவியாக இருக்குமோ? இலக்கிய சோலை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேர்களே, இலக்கியச்சோலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.